அன்பார்ந்த என் இனிய தமிழ் மக்களே, 105.4 சிற்றலை வரிசையில் இன்று வேர்ல்டு மியூசிக் டே, வேர்ல்டு யோகா டே அண்ட் இட்ஸ் மீடி டே அப்படின்னு வாங்கல, அது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ண ஒரு நிகழ்ச்சியோட தொகுப்பாக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த ராகம் இந்தோளம். இந்தோளம்ங்கிறது நம்மளுடைய கர்நாடக மியூசிக்கில் இதனுடைய பிரதானம் வந்து நட்பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிந்துஸ்தானியில் வந்து ராக் மால்கோன்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இதை வந்து கையாண்டிருக்காங்க. அதை இந்த இதில் கண்டினியூஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வேர்ல்டு மியூசிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அன்றைக்கி கொஞ்சம் வானம் மேகம் மூட்டம் அப்படி தான் இருந்தது. புயல் அடிக்கும், மழை வரும், அதுக்காக மியூசிக் இல்லாமலா அப்படின்னு. குறிப்பாக இந்த இசை தரிசனத்தை மறுக்கிறது தர்மமே ஆகாது. ஏதோ நம்மளுடைய இந்த சின்ன ஊரில் கூட ஒரு ஏதோ சங்கீத பாடசாலை வச்சுன்னு குழந்தைகளுக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாளோ இல்லையோ, போய் நம்மளும் என்கரேஜ் பண்ணுவோமேனு போயிருந்தேன். அங்கே இந்த மார்கழி பூவி இந்த பாடம் மே மாதத்தில் வரும் இல்லையா, இந்த பாட்டை யாரோ தாறுமாற பாடிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு சங்கீத விக்கல் இதையெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கே நமக்கு இந்த பொறுமல்னு எனக்குள்ள நினச்சிருந்தேன். இது முக்கிய காரணம் என்ன சொன்னால், பெரும்பாலும் நம்மளுடைய அந்த ஒரு 13-12 வயசுக்குள்ளவே, ஓகே ஒரு 20 வயசுக்குள்ளவே வச்சுட்டா கூட, நம்ம என்ன மாதிரியான இசைகளில் அந்த ஒரு இது ஒரு மியூசிக்கை கேட்குறோமோ அதைத்தான் வாழ்நாள் முழுக்கவுமே நம்ம ரசிக்கிறோம். அதில் ஏதாவது மாறினா கவனிங்க, இந்த வார்த்தைக்கு விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது நம்முடைய மூல நரம்புகள் எந்த இசை பாணியை விரும்புதோ அதுக்கு மேலே, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புதுமையை அது விரும்புறது இல்லை அப்படிங்கிறது நிறைய அந்த இசை சம்பந்தமாக, மூளை சம்பந்தமான, அந்த மூளை நரம்புகள் சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் கூட உறுதிப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த கால

கட்டம், அதாவது நம்முடைய அந்த ஒரு 13, 10 வயசுலலாம் அந்த காலத்து இசை அமைப்பாளர்கள், அதாவது ஒரு 80s வந்து இளையராஜா, 90s ரஹ்மான், அப்புறம் தேவா, அவங்களெலாம் ஒரு மாதிரி நல்ல இந்துவான கொண்டாடப்பட்ட காலம் அது. அந்த கால பாட்டை இன்றைக்கும் எனக்கு பிடிக்குது. அதே சமயம் நான் எனக்கு அதுக்கு முந்தின தலைமுறையில் இருந்த எம்எஸ்வி ஆகட்டும், கிவி மகாதேவன் ஆகட்டும், அவங்கள பாடலும் பிடிக்கும். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு காலகட்டம் இருந்தது இல்லையா, தண்டவாணி தேசிகர் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா, சிதம்பரம், சிஎஸ் ஜெயராமன், தியாகராஜ பாகவதர் அப்படின்லாம் இருந்தாங்க. ஐ மீன் அந்த பாடல்களோ இசையமைப்பாளர்களோ எனக்கு அந்த பாணி எனக்கு அவ்வளோவா நான் ரசிக்கலைன்னு சொல்ல முடியும். இதுவே எனக்கு முந்தின தலைமுறையில் இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா, அவங்களுடைய தலைமுறையில் அவங்க ரசித்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து அதே பாணியில் வந்த கொஞ்சம் கர்நாட்டிக்கில் ரொம்ப பியூராக போட்ட எம்எஸ்வி, ஐ மீன் கேவி மகாதேவன் அவங்களெல்லாம் வந்து அதுக்கு பிறகு அவங்கள அந்த தலைமுறை நின்று போச்சு. இன்றைய தலைமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 இந்த ஜென்ஜி அப்படின்றவங்களுக்குலாம் இளையராஜா பிடிக்கும், ஏஹரர் பிடிக்கும், ஹாரிஸ் பிடிக்கும், விஜய் ஆண்டனி, ஜிவி, இன்றைக்கி இருக்கிற சாய் அபியங்கர் வரைக்கும் பிடிக்கிறது. ஏன்னா பாருங்கள் அந்த கருப்பு பாட்டு பாருங்கள், பசங்கள் சும்மா துள்ளல் போடுறாங்க இல்லையா. ஆனால் எந்த காலகட்டத்திலுமே இந்த இளைஞர்கள் அப்படின்வாங்கள்ல, அவங்க வந்து ஒரு பழைய பாட்டாக இருந்தாக்க பெருசாக ரசிக்க முடியாது, ரசிக்கிறது இல்லை. அது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எந்த இசையும் இளைய வயசில் நம்ம கேட்குறோமோ அதுதான் நமக்கு பிடிக்கும், வயசானாலும் பிடிக்கும், வயசானாலும் ரசிக்கிறோம் அப்படிங்கிறது. எனக்கு இளையராஜா பாடல் பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த அனிருத் பாடல் அவ்வளோ பிடிக்காது. என்னமோ தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது ஒரு வயசுக்கு மேலே இந்த புதுமையை விரும்பும் பண்பு, அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு நாவல்ட்டி சீக்கிங், அதெல்லாம் ஏதாவது குறைஞ்சி போகிறதா, இல்லாட்டா நம்மளுடைய மூளை தான் அந்த புதுசாக ஆராய்ச்சிகளையோ அட்வென்ச்சரையோ தேட மறுக்குதா அப்படிங்கிறது தெரியல. சரி, இந்த மார்கழிப்பூ டாப்பிக்கு மறுபடியும் வர, ஹிந்துவும் மார்கழிப்பூ அந்த டாபிக் பேசலாம். இந்த கர்நாடக ஹிந்துஸ்தானி சங்கீத மேதைகள்லாம் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறதுல ஒரு சிக்கல் என்னென்னா, நமக்கு பாட்டு வருதோ இல்லையோ இந்த சங்கீதத்தில் குறை கண்டுபிடிக்க முடியும் நல்லா தெரியும். இக்காலத்தில் நிறைய பேர் வந்து முதல்ல இந்த ஹிந்தோளம் பாடுவாள், வாசிப்பாள், என் பேருக்கும் சொல்லி கொடுத்தது மால்கூன்ஸ், அதனுடைய ஹிந்துஸ்தானியில் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால் இது திருப்பி திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்க கேட்டு அதில் குறை கட்டு பிடிக்கிறதுங்கிறது ஈஸியாகவே வந்துடுது. இந்த ராகம் வந்து சொல்லுவாங்களே முத்துசாமி தீட்சிதர்லேருந்து புரந்தரதாசருடைய இது வரைக்கும் வந்திருக்கு, நிறைய அவருடைய இந்த கிருதிகள்லாம் வந்திருக்கு. இவ்வளோ எதுக்கு இந்த அழைக்காத நினைக்காதுன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதுவும் ஒரு ஹிந்துவளம் சாங் தான், ஹிந்துஸ்தான் ஹிந்துவளமாக மால்குன்ஸ் தான். பொதுவாக இது வந்து ரெண்டு விதத்துலேயும் பாட முடியும். என்ன சொல்லணும்னா, ஹாலிடே சாங்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாள், கொஞ்சம் பேர் நைட்டில் பாடுற சாங்னு சொல்லுவாள். இது மோஸ்ட்லி ஒரு முறையிடுற மாதிரி இருக்கும், கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரபலமாக சொல்லணும் அப்படின்னாக்க தியாகராஜ கிருதி சாமஜவரகம்னு நாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கேட்போம்.

இது சினிமா இசை அப்படின்னாக்க ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க இல்லையா? கண்ணன் படத்தில் இந்த மழை கொடுக்கும் வள்ளல் 3 மாதம்னு இருக்கும். அப்புறம் ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே, ரொம்ப அழகாக இருக்கும் அது கர்நாடிக் மியூசிக்கில். அப்புறம் மோட்டா சுந்தரம் பிள்ளை படத்தில் வர மனமே முருகனின் மயில் வாகனம், கிவி மகாதேவன் வந்து இதில் சலங்கை ஓடியில் நம்ம கேட்குற ஓம் நம சிவாய. இதே இளையராஜாவோட இசையில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான கிழக்கே போகும் ரயிலில் வர பூரம்சம் பூ பூத்தாச்சு, கல்லுக்குள் ஈரத்தில் சிறு பொன்மணி, மண்வாசனை படத்தில் வர பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, அப்புறம் நான் தேடும் செம்பந்தி பூ வீது, இதெல்லாம் ரொம்ப தொழில் மீதியாக வர பாட்டு தான். பொதுவாக இது வந்து மெல்லிசைக்கோ சினிமா இசைக்கோ இல்லை சேர்ந்து இசைக்கோ எங்கேயும் பொருத்தி வைக்கக்கூடிய ஒரு ராகம் தான். இந்த ராகத்தில் பஞ்சமம் ரிஷபம் இல்லைன்னா கூட இது ஒரு மன அழகான ராகம். இந்த அழகான ராகத்தை தான் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் மார்கழி பூவே அப்படின்னு இந்த பாட்டை கொடுத்துருப்பார். ரொம்ப அழகான இந்தோட ராகம்,

மே மாதம் படம். இந்த ஹிந்தோள ராகம் வந்து ஒரு தெரப்பட்டிக் ராகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகங்கள், நிறைய ராகங்கள் வந்து நிறைய வியாதிகளை போக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. இந்த வேர்ல்டு மியூசிக் டேயில் இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மார்கழி பூவை கேட்கலாம்.

இன்றைக்கி காத்தால் எழுந்ததுமே வழக்கம் போல் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு ஒரு ஒரு ஐ மீன் டூ டேஸ் பேக் ஒரு தொய்வான ஒரு மனநிலை. வானமும் விட்டு விட்டு தூரின்னு இருந்தது. வழக்கமான அந்த ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு காஃபி இதோட வெளியில் பார்த்தாக்க வானம் ஒரு மாதிரி சரி அப்படின்னு மறுபடியும் வெளியில் வீட்டுக்குள்ளே திரும்பினாக்க, அதான் சொல்லுவோமே ஒரு ஒரு மந்தி அந்தியும் மந்தியும் ஒரு மாதிரி ஒரு இருந்ததுன்னா எப்பவுமே நம்மளுடைய மனநிலை செய்ய மாத்திரும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே படுத்த எழும்பின இந்த பேரன் கேட்குறான், என்ன பிளான் இன்னைக்கு அப்படின்னு. நார்மலாக எனக்குன்னு ஒரு சில அந்த சண்டேக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பேன், ஆனால் இன்றைக்கி ஒன்றும் பெரிய பிளான் இல்லை. மழை நின்னால் வெளியில் போய் கொஞ்சம் கார்டனை சரி பண்ணணும் அப்படின்னு. உடனே அந்த வெதர் ரிப்போர்ட் அந்த மொபைல் எடுத்தான், வெதரை பார்த்தான், மழை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும், நான் இன்றைக்கி ஜிம் போகல அப்படின்னு, நான் இன்றைக்கி உன்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்ன விசேஷம் இப்படியெல்லாம் பிளான்ஸ் பிளான் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டானே, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன். வந்துட்டியா உன் பர்த்டே அப்படின்னா அதுக்குன்னு கேட்டேன். நீ தான் எனக்கு மம்மி டேடி எல்லாம் அப்படின்னா சிரிச்சுண்டு, ஐ எம் சீரியஸ், எனக்கு அடுத்த மாதம் 18 வயசு, இத்தனை வருஷம் நீ என்னோட இருந்திருக்க. அப்புறம் இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், உன்கிட்ட நான் சரியாக வெளிப்படுத்திட்டா கூட நீ என்னை நல்லபடியாக வளர்த்துருக்க தெரியுமா, நான் உன்னை சில நேரத்தில் கொஞ்சம் வார்த்தையால் காயப்படுத்தியிருக்கேன், கோபத்தில் என்ன பேசுன்னு தெரியாமல் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ எப்போவுமே என்னை விட்டு கொடுத்துக்காமல் இருந்திருக்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கண்டம் மழை வந்து அப்படியே மாதிரி கண்டம் என்ன சொல்லுவாங்களே இந்த ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டான். எனக்கு உண்மை இல்லை, உண்மை புரியவே இல்லை, உண்மை தொலைஞ்ச போன குழந்தைகள் பேந்த பேந்த இருக்குமே அந்த மாதிரி நானும் நின்றுருக்கேன். இது நாங்கள் ஒரு மாதிரி பேசுகிறதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ரூம்லேருந்து தாத்தா வந்து அப்போ தான் போய் அப்படியே தகச்சு போய் நின்னார். அந்த 6-7 மாதமாக எனக்கும் உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிக்காது அப்படின்னதெல்லாம் இருந்ததெல்லாம் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்த ஆத்தாமல் ஒரு விதமான அதிர்ச்சி எல்லாம் அந்த காரை புரண்டு போய் ஒரு மாதிரி மௌனமாக நின்றுட்டோம். அப்புறம் சொல்கிறான், யூ ஷுட் பி ப்ரவுட் அப்படின்னா அப்படி குழவா உண்டைய பாடி லாங்குவேஜ். இப்படி தான் என் பொண்ணு சாய் கூட சொல்லுவோம் அடிக்கடி. நான் யோசித்தேன், அப்புறமா படுத்துட்டு வந்து நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு ஏமாற்றங்களுக்கும் தோல்விக்கும் யாரையோ நம்ம குறை சொல்லக்கூடாது, எல்லாம் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நம்ம எண்ணம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு

இத கொஞ்சம் இதுவாக இல்லாமல் சொன்னேன். அவன் தலையும் அப்படி ஒரு மாதிரி லைட்டாக அப்படி ஆமான்ற மாதிரி அசைச்சுப்போம். யோசிக்கிறேன், இவனுக்கு பாரு நாளுக்கு நாள் எப்படி மாறின்னு வரான். நான் கூட நினைப்பேன், இவனுக்கு தனி சிந்தனையே இருக்காதா, நாளுக்கு நாள் எதையோ ஒன்று ஒரு தன்னை மாற்றிக்கிறான் அப்படின்னு. ஆனால் அவனுடைய வயசு, ஒரு தேடல் உள்ள மனசை அவன் தன்னைத்தானே சீர்படுத்திக்கிறான். அது ஒரு விதத்தில் தன் என்ன இந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் தன்னுடைய எண்ணங்களை மேற்படுத்தி கொள்ளும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அந்த டீனேஜ் எல்லாத்தையும் அவன் ரொம்ப அழகாக தாண்டி வந்திருக்கான். நான் திருஷ்டி பட்டுடணும்னு நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், பட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை என்று சொல்கிறது. சரி, அப்படி பேசிகிட்டே இருந்தோம். மத்தியானம் ஒரு சின்ன நாப் எல்லாம் ஆச்சு. எனக்கு ஒரு காஃபி போட்டு வந்து கொடுத்தான். சாயந்தரமாச்சு, ராத்திரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது, சப்பாத்தி தால் மக்னி அப்படின்னு. ஆமாம், நல்ல ஒரு இந்த வெதற்கேற்ற உணவு தான். சரி, ரெடி பண்ண உட்கால், எனி ஹெல்ப் நீடட் அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணுறேன்னு. சரி, பேரண்ட்ஸாக இருக்கிறது எப்போவுமே எப்படின்னா, ஒரு திருப்பி அவங்க செய்யணுன்றதுக்காகவோ, அவங்க திருப்பி நமக்கு செய்யணும் அப்படின்ற காலத்துக்காகவோ நம்ம காத்திருக்கிற பயணமே இல்லை. இது இதைத்தான் நிறைய பேரண்ட்ஸை தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. சில நேரத்தில் நாமளே ஒரு சில நாழிகளில் என்ன நினச்சிப்போம், நம்மளை நாமளே சந்தேகிச்சுப்போம். ஆனால் நம்ம பிள்ளைகள் வந்து வளர்ந்து நமக்கே சொல்கிற நாள்தான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த அன்பை. அதுதான் அப்போ நான் நினச்சது, நான் விதைச்சதெல்லாம் நல்ல விதையைத்தான் விதைச்சிருக்கேன், அஸ் அ மதர், அஸ் அ கிராண்ட் மதர் அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய விஷயங்களில் நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக தான் வளர்த்துருக்கேன் இந்த பசங்களை, ஐ மீன் என்னுடைய குழந்தைகள். ஸோ அதனால் இன்றைக்கி அன்னையர் தினம், தந்தையர் தினம் அப்படின்னு எதை சொன்னாலும் அதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு என்னுடைய பர்த்டேவை கொண்டாடி, என் பொண்ணு அங்கேயிருந்து ஃபோன் பண்ணி, இந்த சுப்பையும் சுஜாத்தையும் அப்படின்னு ஒரு மலையாள, இது வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருன்னா, அதித்தி ராவ் ஹாயத்ரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு இது. ஆசப்பில் ஷோப்னா மாதிரி இருப்போம். இவளுடைய ஒரு படம் வந்து ஸ்ருங்காரம்னுட்டு நான் பார்த்துருக்கேன். அது முழு படம் பார்க்க முடியல, இது 2004 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீமேல் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சாரதா ராமநாதன். அதாவது 19வது நூற்றாண்டு தேவதாசி உடைய ஒரு பாரம்பரிய அந்த இதை பற்றி, அதாவது டெம்பிள் டான்ஸரை ஒரு வாழ்க்கையுடைய இதை வச்சு அந்த படம் பண்ணது. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டான்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா ஹீரா மண்டி, அந்த ஒரு ஐகானிக் வாக் இருக்கேன், கஜகாமினி வாக். அதே போல் அந்த சிங்கர்ஸையும் நம்மால் பாராட்டாத முடியாது, பாராட்டாமல் இருக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த படம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. எப்படின்னா அந்த படம் வந்து ஒரு ஒரு அன்பை மட்டுமே ஒரு ஒரு பேஸ் பண்ணி, இது அந்த கதாநாயகிக்கு வந்து எப்படின்னா காது கேட்குற திறன் இருக்காது, ஆனால் இசைக்கு மயங்குவோ, நல்ல நடனம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற இந்த அந்யோன்யம், ஐ மீன் அந்த என்ன சொல்லுவாங்கள்ல, சூஃபிசம், சூஃபி பாடல்களில் கரைஞ்ச அந்த அன்பும் அந்த நாட்டியத்தையும் அப்படிங்கிற மாதிரி. இது கரெக்டாக சொல்லணுன்னா இந்த பாரதிராஜாவோட ஒரு படம் வந்தது, காதல் ஓவியமா, அம்மான்னு நினைக்கிறேன். ராதாவோடைய டான்ஸும் அந்த கண் தெரியாத பாடகன் கண்ணன் நினைக்கிறேன், அவங்களுடைய ஒரு இது மாதிரி வரும். கடைசியில் வந்து அவனுடைய இதில் வந்து இந்த இதில் டான்ஸ் அடிச்சுட்டு போயிடுவான், அந்த மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாதிலையும் பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பேக் டு யோகா டே. நம்ம டனடேலையும் இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, நல்ல விஷயம். ஏன்னா யோகாங்கிறதும் இயற்கையோடு இயந்த வாழ்வியல் பொக்கிஷங்கள், அதுவும் ஒன்று.

இந்த காலம் கடந்து நம்மளுடைய உடலுக்கு செய்யும் ஒரு அறிவியல் முறை தான் இந்த இன்றைக்கும் நிற்கிறது. ஆனால் அது அதுக்கான உண்மையான பொருளோட தான் நம்ம புரிஞ்சுட்டுருக்கோமா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா யோகாங்கிறது வந்து இட் இஸ் அ டே டு டேயில் எல்லோரும் வந்து பண்ணுற அந்த காலங்கள்லாம் குழந்தைகள் வந்து செம்மணம் விட்டுண்டு, அதாவது பத்மாசனம் விட்டுண்டு தான் குழந்தைகள் தரையில் உட்காந்துன்னு சாப்பிடுவான். நிறைய இயற்கையோட வெயிலில் போய் விளையாடும், சூரிய ஒளிச்சும் விட்டமின் கிடைக்கும். அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் மண்ணில் விளையாடுவான் இயற்கையோடு, புரண்டு இம்யூனிட்டி பவர் ஈஸியாக அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள் கடையிலேருந்தோ இல்லை தோட்டத்துலேருந்தோ விளைஞ்சி வந்த உடனே அதை கடித்து சாப்பிடுவாங்க. கேரட்டோ இல்லாட்டா இந்த கரும்போ அது மாதிரி எல்லாம் வந்து என்ன சீசன் இருக்கோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியான இதுகள். ஒரு தக்காளி இருந்தால் கூட சில பச்சையாகவே சாப்பிட்டு போயிடுவாங்க, வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடுவாங்க, முள்ளங்கி பச்சையாக சாப்பிடுவாங்க. எதை இந்த காலம் மாதிரி அது வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. இதுதான் இந்த நோய்க்கான முதல் இது என்னென்னா, குழந்தைகள் வளர்ப்புலேருந்தே நம்ம நிறைய தப்புக்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கறது இப்படிலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய நோய்க்கெல்லாம் வந்து உங்கள் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, உன்னுடைய உடல் ஏற்படுற அந்த ஒரு ஒரு உன் உடலுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் உன்னுடைய உணவு செயல் எண்ணம் நீ இருக்கிற சூழல் நீ ஏற்படுத்தும் மாற்றங்கள் தான் காரணம் அப்படின்றது தான் நம்முடைய அந்த மூதாதையர் மூத்த குடிமக்கள்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அந்த பண்டைய தமிழர்களுடைய மருத்துவ ஆன்மீக மரபிலும் இந்த யோகா வந்து ஓகம் அப்படின்றதும் தபம்னு சொல்லப்பட்டது. இது ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான், அது மட்டுமே இல்லை ஒரு பிரபஞ்ச ஆற்றலை உடலோடு இணைக்கிற ஒரு ஒரு விதமான சயின்ஸ் தான் சொல்ல முடியும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை சாப்பிட்றோம். இப்போ கோயிலுக்கு போன உடனே நம்மளுடைய அந்த அந்த ஒரு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஏழு சக்கரங்கள் சொல்லுவாங்க சக்கரான், அது ஒரு அடப்பட்டிருந்தால் எந்த மருந்துமே வேலை செய்யாது. ஆத்மீகமான ஒரு இதுவும் இல்லைன்னா எந்த பூஜையும் ஒரு முழுமை பெறாது. அதாவது இந்த சக்கரத்தை நம்ம இயற்கை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த யோகாவில். ரூட் சக்கரம் அதாவது எப்படின்னா மூலாதாரம், இதாவது முதுகெலும்போட அடிப்பகுதி. இந்த சக்கரம் அடைப்பட்டால் ஒரு பயம், பாதுகாப்பின்மை, பண கஷ்டம், உடல் சோர்வு, என்னால் முடியாதுங்கிற எண்ணம் இது இது நம்மளோட மனசில் தொத்திக்கும். இதுக்கு இயற்கையான தீர்வு என்னென்னா பூமியில் படுக்கிறது தான். இப்போ ஒன்று வேணாம், முதுகெலும்பு எங்கேயாவது இதுவானாக்கா ஃப்ளாட்டாக பூமியில் படுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? செருப்பை கயட்டிட்டு மண்வெளியிலையும் புல்லுலேயும் பாறையிலையும் ஓடுன்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடிண்டு படு, உன்னுடைய முதுகு முழுசையும் இந்த பூமி அப்படியே எர்த் உணரட்டும். ஏன்னா பூமிக்கு ஒரு சக்தி இருக்குது, அதாவது சொல்லுவாங்க எர்த்திங். இப்போ நம்ம கூட கரண்ட் கொடுக்கும்போது எர்த்திங்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நம்ம உடம்பில் இருக்கிற அந்த எதிர்மறை அதை சொல்லுவாங்களே அந்த ஒரு ஒரு விதமான இதுகள்லாம் இந்த முடியாது இடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அந்த பூமியில் கரைஞ்சி போயிடும். இப்போ இவ்வளோ இது வேர்கள் கூட ஆழமாக போகும்போது இந்த மரம் சாயாது தானே. நம்முடைய மூலாதாரம் ஏதாவது சொல்லுவாங்களே திருமூலர் தன்னுடைய இதில் சொல்கிறாரு, உன் மூலாதாரம் தெரிந்தால் நீ சாய மாட்டாய், மண்ணிலே பிறந்தும் மண்ணே நம் தாய் இல்லையா? ஸோ அந்த ரூட் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இரண்டாவது சுவாதிஷ்டானம் சேக்ரல் சக்கரம், இதை அமைஞ்சிக்கிற இடம் வந்து தொப்புளுக்கு கீழே. இந்த சக்கரம் அடைப்பட்டால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் நம்ம திணறும், படைப்பாற்றல் குறையும், உறவுகளில் தடை வரும், வாழ்க்கை சுவையற்றதாக இருக்கும்.

இதுக்கு இயற்கையான தீர்வு என்னென்னா, தண்ணியில் இறங்கு. ஆறு, கடல், குளம், அருவி எதுவாக இருந்தாலும் நீரில் இறங்கி நீந்து, இல்லைன்னா வெறுமனே காலில் தண்ணியில் வச்சுக்கோ. ஏன்னா தண்ணீர் வந்து நம்மளுடைய மனசுடைய உணர்வுகளுடைய கண்ணாடி. அது ஓடும் போது நம்ம மனசில் இருக்கிற தேக்கமும் ஓடும், படைப்பாற்றல் பொங்கும். பொங்கி வர அருவியை பார், படைப்பாற்றல் மீண்டும் மீண்டும் பொங்கும். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றார், நீரின்றி அமையாது உலகுன்றார். அவருடைய நீரின் அந்த தண்ணியோட அவசியத்தை மட்டுமே சொல்லலை, அந்த ஆன்மீக சக்தியும் சேர்த்து தான் சொல்றார் அவர். மூணாவது மணிப்பூரகம், சோலார் பிளக்ஸஸ் சக்கரான்றாங்க. இது அமைஞ்சிருக்கிடம் நம்ம தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே. இந்த சக்கரம் அடைப்பட்டால் தன்னம்பிக்கை இல்லாமல் போகும். ஒரு முடிவு எடுக்க ஒரு இது, நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி, நான் யார் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குழப்பம் கூட வரும். இவ்வளவு இந்த ஒரு ஜெரிக்கிற அந்த பிரச்சனைகள் கூட, ஒரு மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வரும். இதுக்கு இயற்கையான ஒரு தீர்வு என்னென்னா, நம்ம சூரிய ஒளியை உள்வாங்கிறது தான். கத்தல ஒரு காத்தில் ஒரு ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே ஒரு சூரிய ஒளியில் நிற்கிற மாதிரி இருக்கணும். நம்ம உடம்புல குறிப்பாக அந்த ஒரு நம்ம புடவை கட்டிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த தொப்புள் பகுதியில் சூரிய ஒளி படும் இல்லையா, அப்போ கண்ணை மூடிண்டு சூரியன் நோக்கி முகத்தை திருப்பி நிற்கணும். சூரியங்கிறது ஒரு வெப்பம் மட்டுமே இல்லை, ஒரு சக்தி. இந்த சித்தர்கள் அதனால்தான் சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்காங்க. அது சூரிய நமஸ்காரம் வெறும் உடற்பயிற்சி இல்லை, அது சூரியனுடைய நம்ம வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையை வாங்குற ஒரு வழிபாடு. சூரிய நமஸ்காரம் செஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு தீ மூலம், அது மணிப்பூரக அக்னி. நாலாவது அநாகதம், ஹாட் சக்கரம். இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது இதை. இந்த சக்கரம் அடைப்பட்டால் நேசிக்க முடியாது, நேசிக்கப்படுவதை ஏற்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு தனிமை, கோபம், பொறாமை, ஒரு மன்னிக்க மறுக்கிற ஒரு மனசு. இதனால் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நாளில் ஒரு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வர மாதிரி கூட ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் வருது. இதுக்கு ஒன்றுமே இல்லை, கட்டிப்பிடி வைத்தியம்தான். ஒரு மரத்தை தேடு, இயற்கையாகவே இதுக்கு வந்து கட்டிப்பிடி தான், இயற்கையில் கொடுக்குறது மரத்தை தேடு. அது என்ன, ஆலமரமோ அரச மரமோ வேப்ப மரம் எந்த மரமாக இருந்தால் அந்த மரத்தை போய் கட்டி மார்பு முட்டை அந்த மரத்தை கட்டிப்படும். அஞ்சு நிமிஷம் இந்த சொல்லுவாங்களே அந்த ஒரு இன்ஹேல் எக்ஸேல் சொல்கிற மாதிரி அது அஞ்சு நிமிஷம் பண்ணணும். ஏன்னா மரங்களுக்கு ஒரு மாதிரி உயிரோட்டம் உண்டு, அது வந்து ஆக்சிஜன் மட்டுமே தரதில்லை, ஒரு அமைதியான வைப்ரேஷன் வெளிப்படுத்துது. அந்த வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய இதயத்தை ரொம்ப மென்மையாக்கும். அதனால தான் சித்தர்கள் வந்து எப்பவுமே மரத்தடியில் தவம் செஞ்சது. அவங்க செஞ்சது தற்செயலாக செய்யலை, ஏன்னா மரங்களை அவங்க குருவாக வணங்கினாங்க. அதனால தான் மரங்கள் இன்றைக்கும் ஸ்தல வருஷங்களாக இருக்குது கோவில்களில். ஒரு குழந்தை வேணும்னா கூட நம்ம போய் மரத்தடியை தானே, மரத்தை தானே நம்ம சுற்றி வரும் இல்லையா. அஞ்சாவது விசுக்தி, த்ரோட் சக்கரம். இது அமைஞ்சிருக்கிற தொண்டை. இந்த சக்கரம் வந்து அடப்பட்டால் அந்த உண்மையை சொல்லக்கூட தயக்கம் வரும். சொல்லுவாங்களே இந்த தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனைகள்லாம் வந்து நம்மள்கிட்ட சொல்கிற கருத்தை வந்து முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் கூட இது வரும். இதனால் என்ன, தொண்டை வலி இருக்கிறது இந்த கலை இசை எழுத்தில் இதெல்லாம் கூட தடை ஏற்படும். இதுக்கு இயற்கையான தீர்வு என்ன அப்படின்னா, சுத்தமான காற்றை நல்லா சுவாசிக்கிறது தான். மலைக்கு போ, ஒரு பீச்சுக்கு போ, வனாந்திரமாக இருக்கிற இடங்களுக்கு போ, முடிஞ்சால் அடிக்கடி காடு சார்ந்த இடங்களுக்கு போ. இது கூட நிறைய ஜாப்பனீஸ் வந்து காட்டுக்கு இந்த ஃபாரஸ்ட் வாக்குன்னு ஒன்று போவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு போய் கண்ணை மூடிண்டு 4 செகண்ட் நல்ல உள்வாங்கி சுவாசிச்சு, 4 செகண்ட் நிறுத்தி

4 செகண்ட் மெதுவாக விடுறது. இதுக்கு மொத்தம் 8 செகண்ட் வரும். ஏன்னா காற்று தான் வாக்கு சக்தியின் ஆதாரம். இந்த சுத்தமான காற்று நம்மளுடைய தொண்டையை ரொம்ப சுத்தப்படுத்தத்தோட வார்த்தைகளில் வலிமையை சேர்க்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எவ்வளவு இழகரங்கள் இதில் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான அழகான மொழி வெளிப்பட, இந்த ழ வெளிப்பட, இந்த காற்று தான் ஒரு ஒரு மிகப்பெரிய வலிமை. ழகன இதெல்லாம் வந்து அழகாக ஸ்பஷ்டமாக வருது அப்படின்னா அந்த காற்றுடைய பிரவாகம் தான். ஆக்ஞா தேர்டை சக்கரம்பாங்க. இது அமைஞ்சிருக்கிறது பூர்வ மத்தியில். இந்த சக்கரம் அடைப்பட்டால் தான் நமக்கு வந்து தலைவலி, ஒரு மனக்குழப்பமான மனசு, ஒரு ஒரு அறிவு வந்து ஒரு ஒரு சொல்லுங்க ஒரு நுண்ணறிவு அப்படின்ற ஒரு திக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு. இதுக்கு இயற்கையான தீர்வு என்னென்னா நட்சத்திர தியானம். இந்த எலக்ட்ரிக் லைட் இல்லாத இடமா தேடிட்டு போய் வானத்தை பார்க்கணும். நைட்டில் நட்சத்திரங்களை பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்க்கணும். படிப்படியாக நம்ம கண்ணும் மனசும் அமைதியாகும். ஏன்னா ஆக்ஞா சக்திங்கிறது உள்கண். இது வந்து வெளி கண்கள் வெளியே பார்க்கும்போது உள்கண் உள்ள திரும்பி நட்சத்திரங்களோ எத்தனையோ சொல்லுவாங்களே எத்தனையோ லைட் ஈயா சொல்லுவாங்களே அந்த அந்த வைப்ரேஷன் அந்த இது வந்து அது உன்னை பயணித்து வந்து உன்னை வந்து அடையும். அதை உணர்ந்தால் இந்த பிரபஞ்சத்துடைய பெருமை புரியும். இதைத்தான் ரமண மகரிஷி சொல்கிறார், உள்ளே பார் அங்கே எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறார். சஹசிரம் க்ரௌன் சக்கரம். இது அமைஞ்சிருக்கிற இடம் தலையோட உச்சி. இந்த சக்கரம் அடைப்பட்டால் தான் நான் தனியாக இருக்கேன், இன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மான அந்த ஒரு ஒரு சொல்லுவாங்களே அந்த ஒரு உணர்வு. இன்ஃபேக்ட் இது வந்து ஆன்மீகத்தோட தொடர்பே துண்டிக்கப்பட்ட உணர்வு. அதாவது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இதுக்கு ரொம்ப இயற்கையான தீர்வை கொடுத்துருக்காங்க பௌர்ணமியில் மௌனம். நிறைய பேர் நம்ம வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு அப்படின்னா மௌன விரதம் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இந்த பௌர்ணமி நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீலிங் நைட்ஸ் ஹீலிங் ராகா அப்படின்னெல்லாம் பாடிட்டு பௌர்ணமியில் நிறைய இது நம்ம சத்குருவில் இந்த யோகா சென்டர்களில் இங்கெல்லாம் வந்து பௌர்ணமி ராத்திரியில் ஒரு தியானங்கள் இதெல்லாம் இருக்கும். அவ்வளோனா காசை கட்டிலாம் போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி ராத்திரியில் நிலவை நோக்கி மௌனமாக எந்த மந்திரம் வேண்டாம், வெறுமா உட்கார்ந்துண்டு நீ எப்படி சூரியன்கிட்டேருந்து இந்த ஒளியை கடன் வாங்கின அப்படின்ற மாதிரி எங்கேயாவது யோசிங்க. ஒரு மெல்லுசாக அப்படியே இருக்கும்போது ஒரு ஆழமான சக்தி அப்படியே நம்ம மனசுக்குள்ளே உச்சி மண்டையை திறந்துன்னு வந்து உட்காரும். அன்னைக்கு அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு சிவமாகி நின்றாய், எனக்கே சிவமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான ஒரு இதுவாக நமக்கு வந்து ஒரு கதவு திறக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வந்து நினச்ச நாள்லேருந்து தொடங்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெறும் காலம் நடக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு காற்றுலேயோ கடல்லையோ இங்கே ஒரு ஒரு நீர்நிலைகள் இருக்கும் அங்கே ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் தினசரி, ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச ஒரு மரத்தடியில், ஒரு குறைஞ்சபட்சம் ராத்திரியில் அட்லீஸ்ட் ஒரு நட்சத்திரத்தை கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் மாதத்தில் ஒரு வாட்டி பௌர்ணமியில் மௌனமாக நிலவை பார்த்துருக்கு. இதெல்லாமே நம்மளை இந்த குணப்படுத்துகிற இயற்கை வைத்தியம். இன்னும் ஒன்று, நாம் மட்டும்தான் வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவியும் மொபைலையும் நம்ம நோண்டின்ட்டு தான் இதெல்லாம் நடக்காது.

சாயந்தர நேரத்தில் வெளியே போயிடுமா பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற இதில் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் அப்படி ஒரு புதன் கிரகமும், அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு வியாழனும், அதுக்கு கொஞ்சம் மேலே வெள்ளியும் அப்படின்ற மாதிரி, இது மூணுமே இன்றைக்கி சூரிய குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப இருக்கிற ஒரு மூணு கிரகங்கள் தான் வானில் இப்போ அருகருக பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து பூமியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்டக்கள் இருந்து தோணினாலும் ஒன்றுக்கொன்று எத்தனையோ ஒரு சொல்லுவாங்களே கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதுதான் உண்மை. காலங்காலமாக நம்ம நினைக்கிறோம் இந்த கலை இலக்கியம் இதெல்லாத்தையும் மனுஷன் விடாமல் தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கலை மனுஷனை தொங்கிட்டு இருக்கா இல்லை, நாம் அதை பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு எதேச்சியாக அனிச்சையாக நடக்குது. இதுக்கு ஒரு காரண காரணியம் இருக்கும். நான் வந்து சமீபம்னு சொல்ல முடியாது, லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு கன்னடக்கார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க அம்மா எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு ஹோம் ஹெல்ப்பாக இருந்தால் ஜெயம்மான்னு. அவருடைய பொன் கல்யாணம் பார்க்க, அந்த பொன் பார்க்க ஆசாப்பில் கொஞ்சம் இந்த பாரதி மாதிரி இருப்போம். அண்டு 13-14 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. கல்யாணத்துக்கு கூப்பிட்ட உடனே சரி போகலான்னு போகணும். கல்யாணம் ராத்திரி தான். போகிற வழியில் அந்த மண்டியாக தாண்டி ஒரு சின்ன கிராமம், போகிற வழியெல்லாம் கேப்பன்னா கேழ்வரகு. இந்த இடத்த நான் பார்த்த உடனே அவங்களுடைய கன்னடக்காரர்களுடைய அந்த மக்களுடைய பிரதான உணவு என்னென்னா கேழ்வரகு தான். இவ்வளவு ஏன் புரந்தரதாசர் வந்து அதனுடைய வந்து ராகி தந்தீரோ அப்படின்ற ஒரு பாடல் கூட அதில் இருக்குது. அவங்ககிட்ட பிரதானமாக அரிசி உணவை விட இந்த கேழ்வரகு என்ன சொல்லுவாங்களா ராகி முத்து, அது ரொம்ப விசேஷம். போகிற வழியெல்லாம் ஒரு மரங்கள், இன்ஃபேக்ட் நிறைய புளிய மரம், தர தெரியாமல் நிறைய ஒரு இது, அந்த மாதிரி ஆடு மாடுங்க இந்த அதோடைய புழங்குற ஒரு மனுஷங்க, காடு கண்ணியில் வேலை செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போகிற வழியெல்லாம் எங்களை வந்து அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணமாக ராத்திரி தான், ஆனால் நாங்கள் காத்தலை கிளம்பிட்டோம். இந்த கல்யாண மண்டபத்தில் நுழைய செய்ய அந்த சொல்லுவாங்களே இந்த தவிலும் நாதஸ்வரும் அந்த நம்முடைய உலகமே வேறு அப்படின்ற மாதிரி, எனக்கு இந்த நாளில் இந்த தில்லானா மோகன் அம்மா ஞாபகம் வந்தது. வலையப்பட்டி தவில் இன்றைக்கி அவரை வலையப்பட்டி, அவர் பேர் கூட எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இப்போ அந்த தவில் நாதஸ்வரம் அப்படிங்கிறதுலாம் கல்யாணத்தில் வாசிங்கிறது எல்லாம் ஒரு சடங்கு தான். ஏன்னா பேண்டு தான் இல்லாட்டா இது வச்சுருவாங்க. அந்த அவங்க வாசிக்கிறவங்க வந்து அந்த காசு கொடுக்குற அந்த இவங்க இந்த இவெண்ட் மேனேஜர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகணும், அங்கே தான் வாசிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு கட்டிடுற மாதிரி, அவங்கள ஒரு மாதிரி அவங்க கொடுக்குற காசுக்கு இவங்க ஓடி ஓடி போகிற மாதிரி அவங்கள ரொம்ப காக்க வைக்கிறது இப்படிலாம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு இல்லாமங்கிற நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க போடுற சட்டை, இவங்க கொடுக்குற கட்டளைகள் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் தாண்டி என்னமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ இருக்கிற அந்த நாதஸ்வர தமிழ் வித்வான்களுடைய நிலையை பார்த்தேன். கவர்மெண்ட்டும் வந்து இந்த கலைங்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப பெரிய நடிகைகள் இதுக்கெல்லாம் இட ஒதுக்கீடு அப்படி அப்படின்னு சொல்லி அரச சம்மானம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறான். ஆனால் இவங்களுக்கு ஒரு மண்கூடு செய்யக்கூட மானியமாக தர்றதில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சரி, ராத்திரி கல்யாணம் கம்பீரமாக அந்த அந்த ஒரு இதுபோட ஒரு இது அந்த தவிலை வச்சு அந்த அந்த கை விரல்கள் அப்படியே அந்த நடமாடுறத பார்த்தா அந்த நாதஸ்வரத்துலேயும் தமிழ்லையும் மனசும் இசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த இசையில் கலந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். அந்த தமிழ் வாசித்த ஒரு பேர்

தோட்டப்பா நாதசுரம் பெரியசாமி. எல்லாம் முடிஞ்சு அந்த அவர் அந்த வெல்வெட் அந்த அவருடைய அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து அந்த தவிலை வைக்கிறப்ப அவர் பக்கத்தில் போயிட்டு நல்லா வாசிச்சிங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் கன்னடத்தில் நம்ம சொன்னார், கண்ணில் புசுக்குன்னு தண்ணி வந்துடுது, அந்த கழுத்தில் இந்த துண்டை எடுத்து கண்ணை தொடச்சுன்னு சொன்னார். முன்னெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் எங்களுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் உட்காந்து கச்சேரி மாதிரி கேட்பாங்க, இந்த பாட்டை பாடுங்க, இந்த பாடுந்து மறுபடியும் பாடுங்கன்னு கலவலப்பாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள், யாரை திரும்பி கூட பார்க்கறதில்ல. ரொம்ப நாளைக்கு சாமி நீங்கள் தான் நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இன்னி கூட கண்ணுக்குள்ளவே இன்றைக்கி இருக்குது. அந்த 7 மணிக்கு இந்த கல்யாண வீட்டை சுற்றி இருக்கிற அந்த அந்த ஒரு அந்த இதுகளில் உட்கார்ந்துட்டு இந்த குழந்தைகள்லாம் வந்து பெரியவங்க பாடுற பாட்டை இந்த குழந்தைகளும் கூடவே பாடுதுங்க. அதாவது நான் நினச்சேன் இந்த சிறப்பட்டு கிடந்த இந்த அசையை இந்த இசையை காற்றுல அப்படியே மிதக்க விட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழற மனுஷங்களுக்கு டிவி மொபைல் இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் இல்லாத உலகமாக தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் சொல்கிறேன், உயிர் உள்ள கிராமிய கலைஞர்களை நீங்கள் வாழ வைக்கணும்னா இறங்கி பாருங்கள் கிராமங்களில். இறுதியாக சொல்கிற ஒன்றே ஒன்று தான், இசையோடையும் இயற்கையோடையும் வாழ்பவனுக்கு என்றைக்குமே நோய் இருக்காது. மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம். இந்த பாடல் நிறைய சரி மீண்டும் சந்திப்போம்.